0: அத்தனை ருப்பியா ஏதோ கொல்ல கொம்பு தெமாக்கும் உரிதுவின் ஏடிவியின் ஹோதம் நீங்கள்
1: அங்காதி உங்கண்ணாதி முனிஃபோய் ஃபிலுவா தினுமுக
2: தெதுவெரி கம்மாயக்கு
1: எக்குவெரி கம்மாயக்கு
2: ஏறுவெஸ் மிஹாருவெஸ் ரயித்துன்னாயக்கு ரயித்துன்னா எம்மி காத்துகா திவேராஜ்ஜேகே அடு
1: எங்கா சத்ரஸ்தேக சாலிஸ் நுவை கிலோ ஹர்ட்ஸ் மீடியம் வேவ் அட்டி ஹனுவை மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் பேண்ட்

தாழ பிலி ஃபுமெல வேதுவஹுவே அதி எதுவஹும் குவ்வெரிங்கே மூணு தப்பிருவெருக்கமுன் நூவெகிம் வாஹால் மஹ்ஷர ஃபனு வாஹுஷீமே.

0: குறையத்தவங்க சேர்க்கிறேன் கொண்டு கரப்படி இஸ்மாக நட்டு வாப்பா குறிக்க சொன்னது இஸ்மால் போல இஸ்மால் ஹுசேன் போல தீபா கோயில் மத்திராத்தும் பேர் ஆஃப்கே மெதபுர பெனல்டிரிய கேரிங் பங்க் சாப்தன ராஜ்ய லீஃபெங் எல்லும் மஹுதிய மஹுதி கொண்டு கொள்ள எல்லி குடும் தெரியா போல ஜஸ்ஸா லேஃபி போலத்தான் குடியங்காஸ் குடிய போன சீதா பங்களாதேஷ் குடும் தெரியா ஃபயப் போல தேவனி பங்களாதேஷ் குடும் தெரியும் போலத்தான் எம்யும் ஹாஃப்தனங்காஸ் மெதிரே ஹுரஸ் கொ தீம் போல மிஃபாரு திபேத மசே குடி ஐஹம் மெஹனஸ் பங்களாதேஷ் குடும் தெரியும் போடணி போல அத்தாங்க இருமதி ஃபராத்த மெதிரும் அக்கானி மெதிரும் ஹுரஸ் கொண்டு ராஜ்ய ஹாஃப்தரை வதஜ்ஜ வதை இருமதி ஃபராத் தித்திரம் ஃபுரோல போல ராஜ்ய குடும் தெரிஞ்ச ஈனாச ஈனார் குடிய தீம் போல ராஜ்ய குடும் தெரியும் மஹுதிய ಹೌದು ಕುರಿಯ ದೀವಿ ನಸ್ಸಾನೆಸ ಕುರಿಯ ದಿಂಬಳ ಇನ್ಮತ್ ಮತ್ತು ಐಹ ಮತ್ತು ಲಾಗಿನ ಕೊಂಡ್ರೋ ಕೊಲ್ಲ ಸಿಂಟ ಸಕಲ್ ಕಾರಿ ಕುರಿಯ ದಾಮಳ ಫಾತ ಬರಲ್ಲ ತಂಗಳ ಫಾತ ಜೈಲ ಅದಿಯ ಫಾತ ಗಾಸಿ ಇನ್ಮತಿ ಫಾತ ಕುರಿಯ ದಿಂಬಳ ಕೊಂಡ್ರೋ ಕೊ ಮಹೋ ದಿಂಬಳ ನಿ ಕೊಂಡ್ರೋ ಕೊಲ್ಲ ಸಿಂಟ ಸಕಲ್ ದಿಮಾಲು ಇನ್ಮತ್ ರಾತ ಮಾಸ ತಂಗಳ ಫಾತ ಇಬ್ರಾಹಿಂ ವಹೀದ ವಹೀದ್ ಕುರಿಯ ಬಂಗ್ಲ ಸಾಫ್ತರೆ ಇನ್ಮತ್ ಸಾತ ರಂಗ ಕ್ಯಾರಿ ಹುರು ಕುಣತ್ರಿಕ ದಿಫೆನೆ ಕುರಿಯ ದಿಂಬಳ ಇಬ್ರಾಹಿಂ ವಹೀದ ಅನಕ ಸತ್ಲ ಫುಂಡಮ ವರ ಇದಕ್ಕೆ ಫಾತ ನಟ್ ಸಾಲ್ ಬೋಳ ಅನಕ ರಾಜ್ಯ ಕುಣತ್ರಿಂಗ್ ಅತ್ಲಾಗಿ ಅಸ್ತಂಗಳ ಫಾತ ರಾಜ್ಯ ಹಾಫ್ತರ ಸಿಂಟ ಸಕಲ್ ದಿಮಾರು ಕುಣತ್ರಿ ಎಂಡ ದಿಫೆ ಅನಕ ಸಿಂಟ ಸಕಲ್ ದಿಮಾಲು ಮೆದ್ರಂಗ ಕ್ಯಾರಿ ಹುರು ಶಿಫಾ ಶಿಫಾ ಬೋಳತೆ ಮೆದ್ರಂಗ ಹುರಸ್ ಕೋ ಕುರಿಯ ಮಿಯನ್ನಿ ಕುರಿಯ ಗಾಸ್ ಕುರಿಯ ಫೋನ್ ವಾದ ಬೋಳ ಬಂಗ್ಲಾದೇಶ ಕುಣತ್ರಿ ಫ್ಯಾಗ್ ಜಿ ವಲಿಬನಿ ನಸ್ತಾವನ ಬೋಳ ಕೊಂಟ್ರೋ ಕುರಿಯ ತಮ್ಮ ಸೇ ಕುರಣಿ ಕುರುಣ ದಂಡಿಕಾರ ಕುಣಂಗ್ ಫ್ರಾತ ರಂಗ ಕ್ಯಾರಿ ನಸ್ತಾವ ಬೋಳ ಕೊಂಟ್ರೋ ಕುರಿಯ ಕುರಿಮತಿ ಅಬರಿ ಜತ್ತಾಪ ಬಂಗ್ಲಾದೇಶ ಕುಣತ್ರಿ ಎಂಡ ಕಾಗ ಜೀವ ಬೋಳ ಬೇರ್ ದಿ ಎಂ ಕುರಿಯ ಫೋನ್ ವಾದ ಬೋಳ ಜಾಹತ್ ಕಾಗ ಜೀವ ಎಲ್ಲೂ ರಾಜ್ಯ ಹೈಶಂ ಇದನ್ನ ಎಲ್ಲ ஐஷம் எல்லி ஐஹம் எல்லி போல உத்தரகுள்ள ரோங்காரி ஹுணம் ஃபாத்ரோங்க ஐக்காரி ஐஎம் குரிய ஃபோன் அதுபோல் பங்களாதேஷ் குழு திரைக்கா ஜீப் பங்களாதேஷ் குழு திரைக்கா அனுப்பினா டேக்கன் போல அதில் மேம் அப்படின் குறி ஆதி மாதிரி கொடுத்தாங்க ராஜ்ய குழு தெரியா ஜிப்பா குறி ஃபாவுதா குழுக்கு ஜீமல்லி அம்மதி பங்களாதேஷ் சார் இப்போ உங்கள் ஹாஃப்தரே ஹுணம் ஃபாத்ரோ ஆக்கிற ஹாஃப் மெதபுர பெனட்ரி ஆக்காரி சாலிஸ் மினிட் குழு விஜய் ஃபவ் ஹாஃபும் ஏக்கே ஏக்கே நத்தீஜாய் இந்த டீம் இஸ் பெனல்ட்டி இல்லை காமியாக கொடுக்கணும் ராஜ்ய பிரதம ஹாஃப் அல்லது ஹாஃப் ஃபவ் ஹாஃப் அவங்க ஸ்கூல் திரையின் அதிபர் பெனல்ட்டி காமியாக கூடி ஐஷம் இருமதி இப்ராம் திம்போல மாவுதி மாவுதி போல தான் கொண்டு பெனல்ட்டி கணாதி மாதிரி ஏற்றிய வண்ட மோதனி வதை குடிய நகாதி ஜெய் போல கீப்பர் வா தம்மி ஜெய் குரிய ஃபோன் வாதி போல கீப்பர் சப்பிஜா குரிய ஃபோன் வாதி போல மதி மதி ஆஸ் மெதர் கேரி சென்சார் கத்திரேன் திக்கணும் கூட அதி மாதிரி மிப்பார் அதுவும் அம்தான் ஐ தன் ராஜ குளுந்திரி அந்த குரிய இப்ராம் குரிய தீபி குளுத்திரிக்கேன் பெனல்ட்டி ஏரியா கேரிக்கு போகிற குளுந்திரி அவுஸ்கோ சரி எத்திரியா பண்டணி மோதி கொண்டு கடையில் நட்டுவா ஜெஸ்ஸி போல தேவோம் மா பாரு வச்சு மி ஃபார் வெட்டிங் ஃபேஸ் போல ஜிபே தம்மா சேர் குரியன் பங்களாதேஷ் குளுந்திரி போல அத்லாஃபி இஸ்மால் ஹசன் அத்லாஃப் இஸ்மால் ஹசன் போல அத்லா குரிய டீமுக்கு என் குளுத்திரி எங்களை பார்த்து உனக்கு இஸ்மால் மிதினி பெனல்ட்டி எத்திரியா எனக்கு தீபி ஜாஹித் ஏரியா பேரும் போல அத்லாம் மங்களே சாப் தரேன் குரிய ஹாப் மிதாச முகலாம் ஃபராத் ஆஃப்கே மெதிங்கா சவ ஜில்லா ஹுளம் ஃபராத்ரோங்க வர கேரி குரிய தீபி பொருணி இனோசென்ட் மாறு போல அதுல மரண்டி அல்தா மெதுரோ ஹுரஸ்கோ ராஜி ஆப்திரே குறி ஃபுல போல மெதுரே குறி குளுந்திரிய போதும் குறி ஃபுல அபோ யார் முர்சித் வரம் காலே போல ராஜி குளுந்திரிய போல கொண்டோல் குறிய தமசே குரணி முர்சித் அபுரி ஜஸ்ஸா மெதரும் முர்சித் ஃபால் குறி ஜெஹம் லீஃபி மதி மியார் ராஜ் பெனல்டேரி அதிமாது ஹுளம் ஃபராத்ரோங்க வர கேரி ராஜி ஆப்திரே ராஜி லீஃபி ஜெஹமே பங்களாதேஷ் குளுந்திரிய குமியார் பதில் குறி அரம்மிதனி மொய்னுல் இஸ்லாம் மொய்னுல் இஸ்லாம் and mere dia number
1: substitution for bangladesh
0: mujibur rahman
1: number jersey number 10 md mujibur rahman johnny replaced by jersey number 17 md moninul islam moin
0: lepe jeon rajya penalty adimal hulang farat rokar baba kuria phone keeper area berne kuria phone wala bola bangladesh saaf tere nassa bol ko jeev ko smetre huri small ali bun small kuria மொய்னுல் மொய்னுல் போல அத்தான் குறிய கொஞ்சம் டீம் என் குளுத்திர போல அத்தான் குறிய மீதி ராஜ்யாஃப்த குறிய ஃபோன் வாலி போலம் ஃபார் ஃபாரிய குளுத்திர தீபா பேர் கொல்லி ஐஹம் பேர் கொல்லி எல்லும் பங்களாதேஷ் மதர் சுத்திரம் எல்லாம் சென்ஸ் கல்மா ராஜ்யா ஹாஃப்தரே இருமத் ராத்திரமாக குளுத்திரிய மீதி சாலி என்ன பதில் மத்த மத்தி தங்களை மத்தியும் குறிய ஃபோன் போல ஈனாஸ் கொண்ட கொல்ல காரி ராஜ்ய என் குளுத்திர குறிய ஃபோன் வாலி போல ராஜ்ய குளுத்திர தீபே தோம சே குரணி மதர் குளுத்திரம் தீம்போல பெனல்டேரியா தெரிய என் குறிய ஃபோன் மசே குறி ஈனாஸ் அத்லாஃப காரி குறி என் குளுத்திர என்ன குறிய தீம்போலம் ஃபார் தீபே தோம மசே குறி தேவிஸ் நம்பர் ஐஹம் போல ஜஹா ஜஹா ஃபாத்துங்க பங்களாதேஷ் குளுத்திரியா ஃபவுல் குறி மோதி ராஜ் சாலிஸ் திம் மினட் மிஹாரும் குளபணி ஃபவுஹாஃபும் திவ்யராஜ் எக்கே பங்களாதேஷ் எக்கே தி டீம் இஸ் பெனல்ட்டி தான் ஜாப்பான் வச்சுக்கோ ஃபுர்த்தம் தான் ஃபுர்த்தம் ஹாஃப்கா பெனல்ட்டி சென்டே ஜஹாதினி தேவன் ஹாஃப்கா ஃபரல் நம்பர் கொடுக்கும் தெரிய மிராஜ் ஜஹாதினி பங்களாதேஷ் தான் பெனல்ட்டி குரிய ஃபோன் வாது போல பங்களாதேஷ் ஹாஃப் தரேன் ஃபெனஜி ஹஃப் தே போல ரபி போல் திபே தமிழ் ஏதா போல ராஜ்ய குளுந்திரி போல தி வேற ராஜ்ய குளுந்திரி ஆக ஜீஃப் ஐஹம் கேக் ஜீஃப் குழுமு தரே பங்களாதேஷ் லீஃப் ஜெஹமே மெதுரங்க கேரி இருமதி ஃபராத்து ரீந்து காடு இனாத தேக்கி ஏன போல இப்போ தஸ்குரம்

0: ஐஸ்கிரீம்.
1: மகே எச்சி அல்லா பண்ணு காலி.
0: ஐஸ்கிரீம்.
2: முனிஃபுஹி ஃபில்வாதி மௌலுமாத் கே ஹசானா முசல்லிகோத்தே எம்மே இதுபார் குருவே பேவெரியா
3: கே ஹிராஜ்ஜேகே அடு
2: எங்ஹாஸ் ஹதருஸ் தேக் சாலிஸ் நுவே கிலோஹர்ட்ஸ் மீடியம் வேவ் அட்டிஹா நுவே மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் பேண்ட்.